0: காற்றின் மொழி, நம்ம ஃபேவரட் தமிழ் ஹிட்ஸ். தம்பி பாட்டு போடுறா.
1: Hey buddy, this is a song which is gonna be a massive hit of the year. Thank you.
2: மாடு செத்தா மனுஷன் தின்னா தோலை வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க மாடு செத்தா மனுஷன் தின்னா தோலை வச்சு மேல கட்டி அர்ற நாக்க

தங்கிறதுக்கு தோதர்கள் தீம் தங்கிறதுக்கு தோதர்கள் தீம் தங்கிறதுக்கு தோதர்கள் தீம் தக்கிட்ட தீம்